தத்தக்கடத்துக்கு தும் தத்தக்கடத்துக்கு தத்தக்கடத்துக்கு தும் தத்தக்கடத்துக்கு தும் தத்தக்கடத்துக்கு தும்

0: போட்டோ எடுக்கிறேன் இன்ஸ்டால போட.
1: செருப்பாலும் எடு.
2: ஏன்
1: பெத்தவளுக்கே காட்டக்கூடாதுன்னு வச்சிருக்கேன், நீ மத்தவங்களுக்கு
2: காட்டுக்கூடாது. ஆயிடா
1: கொஞ்சம் பொறுத்துக்கோ, வீட்டுக்கு போய் போய்க்கலாம்.
2: ஏய் நீ பெத்ததோடுதுரா பா
1: புறாடே.
0: பார்த்து கார்ல படாம கரெக்டா குச்சில
1: சாவு போ.
2: டேய்
1: நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, காரு வீடு எல்லாம் நம்ம டாய்லெட் தான், எங்க வேணா கக்கா போலாம்.
2: அம்மா அம்மா சொல்லு, நல்லா அப்பா கேக்குற மாதிரி சொல்லு, அம்மா நல்லா சந்தமா சொல்லு. அம்மா
1: புறம்போக்கு, உன்னை உரிக்க புறம்பரு.
2: அம்மா சொல்லு.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இது எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான